நிறுவர் அகால முகூர்த்து அர்ஜுனி சேவங்குர் பிரசாத் ஏக் ஓங்கார் சத்நாம் கர்த்தா புருஷ நிர்பவ நிர்வேர் அகால முகூர்த்து அர்ஜுனி சேவங்குர் பிரசாத் ஏக் ஓங்கார் சத்நாம் கர்த்தா புருஷ நிர்பவ நிர்வேர் அகால முகூர்த்து அர்ஜுனி சேவங்குர் பிரசாத் ஏக் ஓங்கார் சத்நாம் கர்த்தா புருஷ நிர்பவ நிர்வேர்